ஆனந்தம் பரம சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்தாதீதம் மககணசதிருஷம் தஸ்மஸ்யாதிலக்ஷம் ஏகம் அநித்யம் விமலச்சலம் சர்வத்திசாட்சிபூதம் பாவாதீதம் த்ரிகுணரஹிதம் சத்குருதம் நமாம்யம்.